கதவு நகினத் கிரில்லில கெல்வீம் செச்சுங்கிறு குய் புல்கப்பலான பாய்த்து சிஸ் கிரில் சையாவுக்கு வாய்த்து த புக்க பைக்க முனேஸ் நிதோய்சி மலாய் நேன் சுர்னுவைய செர்வால் யுக்ஸ் யுள்யத்துத் பைக் மக்னேட்டிக் பண்டிகர் வலோன் ரோத்துனுத் லாய் ஏனாய் சின்யலாய்